சாதக சங்கம குஜல ஹோதோ சாதக சங்கம் மானோ சாதக சங்கம் பூஜ்யம் நேரா சாதக சங்க பாய நாம ரத்தனம் சாதக மெம்ம பண்ண கோண பிரானி சாதக சங்க கோச்சரம் சாதக சங்க ஆவே பஞ்சா சாதக சங்க கதூ தாவா சாதக.